சந்தேமோ பரியோடும் நீலக்கென்னை பூனடே ஆனா பகே தோ நீ வாஜுன்னா ஒல் எங்களா சிறப்பு பிரசென்ன பஸ்தீங்க.